வணக்கம் வந்தனம் அந்தர்க்கி நமஸ்கார். மலரும் சக்தி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய ஆதித்திக்கு கோடான கோடி நன்றிகள். நேரம் 5:59.

நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கின்றோம். நாங்கள் முதலில் தேவனுக்காக நாங்கள் தாகமாக இருக்க வேண்டும். அவருடைய எண்ணங்களை நாங்கள் நிறைவேற்றுகின்ற தேவ பிள்ளைகளாக இருக்க வேண்டும். எங்களை கொண்டு தேவன் காரியங்களை செய்வதற்கு தேவன் வாஞ்சியாக இருக்கின்றார். அந்த வாஞ்சியை நான் நீங்களும் அறிந்து கொண்டிருக்கின்றோமா, அல்லது நாங்கள் இந்த உலகம் போகின்ற போக்கிலே நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றோமா என்று நம்முடைய வாழ்க்கையை குறித்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, நாங்கள் எப்பொழுதுமே தேவனுக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ வேண்டும். அவருடைய ஏக்கங்கள் எண்ணங்களை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையின் மூலம் அவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக நாங்கள் வாழ வேண்டும். எழுந்திருங்கள், உங்களுக்கு வினைவானோட உங்களுக்காக அடுத்த பாடல் ஜெபத்தொட்ட ஜெய கீதங்கள் பாகம் 13 இருந்து வருகின்றது.

0: घरमै बसी बोर हुनुभयो? केही छैन, हामी छौँ नि। नमस्ते, म गायिका स्मिता दाहाल, सुनिरहनु होला FM 91.2।
1: फुटबल सिजन आयो, अब एक्साइटमेंट टीवी मा मात्र होइन, घर भित्र महसुस हुन्छ।
2: यो फुटबल सिजन हेर्नुहोस्, चीयर गर्नुहोस् र अपग्रेड गर्नुहोस् टुगेदर विथ Samsung Mini LED TV। Samsung Vision AI TVs मा पाउनुहोस् साउन्ड बार मात्र रु 9,999 मा र 12 महिना सम्मको नेट टीवी प्याकेज सँगै निशुल्क वर्ल्ड कप लाइभ सब्सक्रिप्सन, साथै 25% सम्मको डिस्काउन्ट र 24 महिना सम्मको EMI।
1: सधैं लागु हुने छन् जस्ता तिमी थम्छौ
3: मलाई। மேலும் ஒன்று இலவசம், ஜூலை 12 தேதி வரை மட்டுமே ஃபேஷன் பார்க் வாழ்க்கைக்கு ஒரு புது வடிவம் தரும்.
4: எதிர்பார்ப்பதை விட வேகமாகவும் அக்கறையுடனும் கேட்பதை விட அதிகமாகவும் உதவுவது உண்மையிலேயே மனதுக்கு மிகுந்த நிம்மதியாக உள்ளது. எல்பி தங்கக்கடன் வாடிக்கையாளர் மீண்டும் வேறு இடத்துக்கு செல்லாததுக்கு காரணம் அதுதான். எல்பி தங்கக்கடன், எங்களை பற்றி நினைக்கும் எங்களுக்கு ஏற்ற இடம்.
5: வெளிநாட்டு செய்திகள்.
6: ஈரான் பிரதிநிதிகளுடனான பேச்சுவார்த்தை சிறந்த முன்னேற்றத்துடன் சாதகமாக நிறைவடைந்துள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மற்றும் துணை ஜனாதிபதி ஜி டி வான்ஸ் ஆகியோர் இதனை தெரிவித்துள்ளனர். அமெரிக்கா மற்றும் ஈரான் பிரதிநிதிகளுக்கிடையே தற்காலிக போர் நிறுத்தத்தை நீடிப்பது குறித்த பேச்சுவார்த்தை கட்டார் தலைநகர் டோஹாவில் நடைபெற்றது. மத்திய கிழக்கில் நிலவிய பதற்றத்தை தணிக்க கட்டார் மற்றும் பாகிஸ்தான் நாடுகளின் மத்தியஸ்தத்துடன் தொழில்நுட்ப அளவிலான பேச்சுவார்த்தை கடந்த 2 நாட்களாக நடைபெற்றது. அமெரிக்கா மற்றும் ஈரான் நாட்டு அதிகாரிகள் நேரடியாக சந்தித்து பேசாததுடன் கட்டார் மற்றும் பாகிஸ்தான் அதிகாரிகள் இருதரப்புக்கும் இடையே தூதுவர்களாக செயற்பட்டு கருத்துக்களை பரிமாறியுள்ளனர். பேச்சுவார்த்தையின் முக்கிய முடிவாக இரு நாடுகளுக்கும் இடையே ஏற்பட்டுள்ள முதற்கட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் விதிமீறல்களை பதிவு செய்யவும் உடனடியாக முறைப்பாடளிக்கவும் புதிய தகவல் தொடர்பிலான அலைவரிசை ஒன்றை ஏற்படுத்த இருதரப்பும் இணங்கியுள்ளன. ஹோமோஸ் நீரிணை வழியாக செல்லும் சர்வதேச சரக்கு கப்பல்களின் பாதுகாப்பான போக்குவரத்து மற்றும் கப்பல்களுக்கு ஈரான் விதிக்கும் கட்டணங்கள் குறித்தும் இங்கு விவாதிக்கப்பட்டுள்ளது. கட்டாரில் முடக்கி வைக்கப்பட்டுள்ள ஈரானின் $12 பில்லியன் நிதியில் முதற்கட்டமாக $6 பில்லியன் நிதியை விடுவித்து அதனை ஈரானின் மனிதாபிமான தேவைகளுக்கு பயன்படுத்துவது குறித்தும் இங்கு பேசப்பட்டுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன.

0: கனவு மெய்ப்பட கனவு மெய்ப்பட. வெளிநாடுகளில் தொழில் புரிக்கும் இலங்கை தொழிலாளர்களின் பிள்ளைகளின் கல்வி நலனை கருத்தில் கொண்டு தரமைந்து புலமை பரிசு, கல்வி பொதுத்தராதர சாதாரணத்தரம் மற்றும் கல்வி பொதுத்தராதர உயர்தரம் ஆகிய பரீட்சைகளில் சிறந்த சித்தியை பெறும் மாணவர்களுக்காக வருடாந்த கல்வி புலமை பரிசல்கள் மற்றும் நிதியுதவிகள் வழங்கப்படுகின்றன. வெளிநாட்டில் இருந்து நாடு திரும்பிய பின்னர் அல்லது வெளிநாட்டில் இருக்கும் போது குடும்ப உறுப்பினர்கள் சுயதொழில் அல்லது வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக் கொள்ள விசேட குறைந்த வட்டி வீத வங்கிக் கடன் திட்டங்கள் அரசாங்கம் மற்றும் தனியார் வங்கிகள் மூலம் வழங்கப்படுகின்றன. பணியகத்தில் பதிவு செய்த குறைந்த வருமானம் பெறும் அல்லது விபத்துகளால் பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களுக்காக வீடமைப்பு மானியங்கள் மற்றும் ஏனைய உதவிகளும் வழங்கப்படுகின்றன. கனவு மெய்ப்பட கனவு மெய்ப்பட.
1: குறுக்கு வழியில் செல்லாமல், சிறிய லாபங்களுக்கு ஏமாற்றமடைந்து தவறான பாதையில் செல்லாமல், உங்கள் உழைப்பிற்கு பெருமதி சேர்ப்பதற்கு உரிய முறையில் வெளிநாட்டில் நீங்கள் உழைக்கும் பணத்தை சட்ட ரீதியாக அனுப்புங்கள். இது இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் வழங்கும் ஒரு செய்தி.
2: 30 வருட விசேடத்துவத்தின் பெருமிதம். பீப்பிள்ஸ் லீசிங், நம்பிக்கையின் முதல்வர்.
3: நீங்கள் கடன் பெற்றுக் கொள்ள விண்ணப்பிக்கும் போது உங்களின் பிரதான சொத்து கிரிப்ஸ்கோ. இலங்கை கொடுகடன் தகவல் பணியகம். அழையுங்கள் 0112-13-13-13.
4: விளையாட்டு செய்திகள்.
5: உலகக்கிண கால்பந்தாட்ட தொடரின் சூப்பர் 32 சுற்றில் செனகல் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் பெல்ஜியம் அணி 3-2 என்று கோல் கணக்கில் வெற்றியை பெற்றுள்ளது. அமெரிக்காவின் சியாட்டில் மைதானத்தில் நடைபெற்ற நாக் அவுட் போட்டியில் மேலதிக நேர ஆட்ட நேரத்தின் கடைசி நிமிடத்தில் பெல்ஜியம் அணி வெற்றியை உறுதி செய்தது. 90 நிமிடங்களில் 2-2 என்று கோல் கணக்கில் ஆட்டம் சமமானதால் கூடுதல் நேரம் வழங்கப்பட்டது. 125வது நிமிடத்தில் கிடைத்த பெனால்டி வாய்ப்பை யூரி டெலமான்ஸ் கோலாக மாற்றி பெல்ஜியத்திற்கு 3-2 என்று கோல் கணக்கில் வெற்றியை பெற்றுக் கொடுத்தார். இந்த வெற்றியின் மூலம் பெல்ஜியம் அணி உலக கிண்ணத்தின் அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது. சான் பிரான்சிஸ்கோவில் இலங்கை நேரப்படி காலை 5:30 நடைபெற்ற மற்றொரு போட்டியில் அமெரிக்கா மற்றும் பாஸ்னியா ஹெர்சகோவின் அணிகள் மோதுகின்றன. இந்த போட்டியில் இதுவரை அமெரிக்கா 1 கோலை போட்டுள்ளது. உலக கிண்ண கால்பந்தாட்ட தொடரின் உள்நாட்டு உத்தியோகபூர்வ ஒளிபரப்பு உரிமையை சிறுசு ஊடக வலையமைப்பு பெற்றுள்ளது. இதற்கமைய தொடரின் சகல போட்டிகளையும் சிறுசு டிவி, சக்தி டிவி மற்றும் டிவி 1 அலைவரிசைகளின் ஊடாக பார்வையிட முடியும். மற்றொரு விளையாட்டுச் செய்தி. இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 5 போட்டிகள் கொண்ட 20-20 தொடரின் 1வது போட்டி மழை காரணமாக முடிவின்றி ரத்து செய்யப்பட்டுள்ளது. செஸ்டர்லி ஸ்ட்ரீட் மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் இந்திய அணி தனது இன்னிங்ஸை முடித்தவுடன் மழை தீவிரமடைந்ததால் ஆட்டம் கைவிடப்பட்டது. இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 7 விக்கெட்டுகளை இழந்து 189 ஓட்டங்களை குவித்தது. கடந்த விளையாட்டுச் செய்திகள். இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். டெங்கு அபாய வளையங்களின் எண்ணிக்கை 124 வரை உயர்வு. இன்று முதல் மீண்டும் விசேட டெங்கு ஒழிப்பு வேலை திட்டம். மேலும் 250 மெகாவாட் அளவிலான சூரிய சக்தி மின்கல கட்டமைப்பை இறக்குமதி செய்ய திட்டம். தடை செய்யப்பட்ட பிரமி திட்டங்களை முன்னெடுத்து சென்ற 25 நிறுவனங்களின் விவரங்கள் மத்திய வங்கியினால் அறிவிப்பு. எல்நிலோ தாக்கங்களுக்கு முகம் கொடுப்பதற்காக வனவிலங்கு வளையங்களை அண்மித்து நீரைந்த பகுதிகளை நிர்மாணிப்பதற்கு நடவடிக்கை. ஈரான் பிரதிநிதிகளுடனான பேச்சுவார்த்தை சிறந்த முன்னேற்றத்துடன் சாதகமாக நிறைவடைந்துள்ளதாக அமெரிக்கா தெரிவிப்பு. நியூஸ் பஸ்டின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மதார்த்த பிரதான செய்திகளை பிற்பகல் 1 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
6: நியூஸ் பஸ்ட் காலை நேர பிரதான செய்திகள்.

0: நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரதான செய்திகள்.
1: வழங்கியது
0: அனைவருக்கும் கரம் தந்த, பயணத்திற்கு உறுதிக்கரம் தந்த, நாட்டிற்கு உயர்ந்த 30 வருட விசேடத்துவத்தின் பெருமிதம் பீப்பிள்ஸ் லீசிங், நம்பிக்கையின் முதல்வன்.
2: உங்கள் போன் மூலம் நேரடியாக பணம் செலுத்தும் சுதந்திரத்தை அனுபவியுங்கள். பாங்கா கியூஆர் இப்போது உங்கள் டிஜிட்டல்

0: வணக்கம் தாயகம் தொடர்கிறது.
1: வணக்கம் தாயகம்
2: வணங்குவது
3: இலங்கையின் முன்னணி வணிக நிறுவனமான மெல்வா. மெல்வா ரோலிங், தரத்திலும் நம்பிக்கையிலும் முன்னணி.
4: விசிற அளவுடன் இணைந்து கடல்சார் குற்றங்களை தடுத்திடுவோம். 106 களை தடுங்கள்.
5: வாராந்தம் ஸ்கூட்டர்கள், தினந்தோறும் ஸ்மார்ட் போன்களை பிக் பொனான்சா. வெட்டினாலும் வெற்றி, பற்ற வைத்தாலும் வெற்றி.
6: 5G ஸ்மார்ட் போன் மாடல்களை லேசிபே இடம் இருந்து டயலாக்ஸ் நகரி லேசிபே அங்கீகரிக்கப்பட்ட விற்பனையாளர்களிடம் மட்டுமே.
7: அப்பாஸ் லஹதையும் இன்னைக்கே தவணை முறையில் எடுங்க.
8: உங்களின் செலான் தனிநபர் வெளிநாட்டு நாணய கணக்குடன் பிரத்யேக சலுகைகளுடன் டாலருக்கான முழு பெறுமதியையும் அனுபவித்திடுங்கள்.
9: உயர் பாதுகாப்பு, உயர் தரம் மற்றும் போஷணைக்கு உத்தரவாதம்.
10: புதிய உலகை வென்றெடும் எமது விவசாய தலைமுறைக்கு

யூதாவின் செங்கோல் இசைத்தட்டில் இருந்து பாடல் ஒலித்தது. நாங்கள் எப்பொழுதுமே தேவனோடு பேசுவதற்கு நாங்கள் தனிமையாக செல்ல வேண்டிய தேவையாக இருக்கின்றது. ஏன்னு சொல்லி சொன்னால், இயேசு சுவாமியும் தனிமையான இடங்களை நோக்கித்தான் அவர் பிதாவோடு பேசி அவர் கிருபையை பெற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியினால் பலனடைந்தார் என்று நாங்கள் பார்க்கின்றோம். ஆனபடியால் பிரியமானவர்களே, நம்முடைய பிதாவாகிய தேவனிடத்தில் நாங்கள் பேசுவதற்கு எப்பொழுதுமே நாங்கள் அந்தரங்கமாக பேச வேண்டும். அப்பொழுதுதான் அவர் எங்களுக்கு வெளியரங்கமாக பதிலளிப்பார் என்று சொல்லி இதனுடைய வார்த்தை சொல்லுகின்றது. அவருடைய வார்த்தை எப்பொழுதுமே மறையாதது, அழியாததாக இருக்கின்றது. ஆனபடியால் அந்த வார்த்தையை நிறைவேற்றுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கின்றார். நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால், நாம் அவர் விரும்புகின்றபடி செய்ய வேண்டும். அவர் விரும்புகின்றபடி செய்துதான் நாங்கள் அவருடைய ஆசீர்வாதத்தையும் அவருடைய வாக்கு தத்தங்களையும் நாங்கள் பெற்று வாழ முடியும். ஆகவே எப்பொழுதும் எந்நாளிலும் பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்கின்ற தேவ பிள்ளைகளாக இருப்போம். இணைந்திருங்கள். உங்களுக்கு கிருபை நீ வானொலியினூடாக உங்களுக்காக எடுத்த பாடல் சுகம் இசைத்தட்டில் இருந்து ஒலிக்கின்றது.

தள்ளப்பட்ட என்னையும் ஆண்டவர் தம்முடைய இறைப்பணிக்காக அழைத்து இந்த மேன்மையான வாழ்வை எனக்கு கொடுத்திருக்கிறார். இந்த பாடலை கேட்டுக் கொண்டிருக்கிறேன் சகோதரனே, சகோதரியே, உலகத்தால் வெறுத்து தள்ளப்பட்டு புறக்கணிக்கப்பட்ட நிலைமையிலே கலங்கி நிற்கிறாயா? இயேசுவண்டையிலே வா. என்னை போல எத்தனையோ தேவ பிள்ளைகளை வாழ வைத்துக் கொண்டிருக்கிற ஆண்டவர் உன்னையும் வாழ வைப்பார், உன்னை மேன்மைப்படுத்துவார். அவர் சத்தியத்திலே நட தேவன் உன்னை உயர்த்துவார். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை நினமுள்ளதாக்குவார். நீ வற்றாத நீரூற்றைப் போலவும் நீர்ப்பாச்சல்